0: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: கடமழியில் கமலதளம் நடனால் புலரி மழா. கடமழியில் கமலதளம் கவிழினையில் சென்றுறன் நடனால் புலரி மழா பூஞ்சொடி.